கைந்தாய் சேர்ப்பு மத்தி கைந்தாய் சேர்ப்பு மத்தி தூ சத் ஹிருதேவ சாபந்தியா நாம் குராந்தா ஜப்கே ஜீவன் சோபனா பந்தியா நாம் குராந்தா ஜப்கே ஜீவன் சோ